0: பரவாயில்ல வந்தாருக்கு வந்தாருக்கு வந்து
1: Receive that arrival at Wing at 1224.